போகம் பார்த்துக்கு பினாச குரு அமர்தாஸ் பர்ஷிய சித்து சாதுக்கு ஆசாச குரு அமர்தாஸ் பர்ஷிய தியான் லைய பௌ முக்க குரு அமர்தாஸ் பர்ஷிய அப்போ லப்ப கௌ சுக்க இக் பின் துகண ஜோ தோ ரஹ ஜா சுமந்தர் மானுவல ஹை